0: ben galan kor kana na jerk k kor ka son ni mem pa chha ji ta chun ro chul khoi kana la kana wa ta yegen das bu ti jgnu chum bulan kor ta kong ga jiglam jina chu yana kong ga talam ga sib shre juran mo ndi ti sa ma chak ti han che ga rig ni wa mo yin ta na ta khoi jgna a chu rang galan kor ka si yem dan da yana si ga na ba dan da o ta jir zo ye ta no wa ya rang ga son ne yang lang kor ka ndog jer ta ni ran da yana lang kor ka jem ba ga chi jer ta ne chi zer ta na dan jim jir ka o dingir de tok son no jam bo ᱚ ᱡᱤᱝᱜᱟᱨ ᱠᱟᱨᱟᱡᱱᱟ ᱥᱤᱭᱮᱵ ᱱᱟᱢᱵᱟᱛ ᱚᱨᱚᱝᱜᱟ ᱥᱟᱢᱡᱮ ᱫᱮᱞᱮ ᱡᱟᱨᱡᱚ ᱥᱤᱛᱟᱱᱤ ᱢᱟᱥᱞ ᱚ ᱟᱪᱩᱱ ᱡᱟᱢᱡᱟᱨ ᱥᱟᱝ ᱥᱚᱭᱮᱱᱮ ᱟᱛᱟ ᱛᱷᱚᱝᱜᱩᱞ ᱢᱟᱭᱮ ᱱᱩᱠᱩᱨ ᱪᱮᱢᱵᱚ ᱚ ᱛᱷᱚᱝᱜᱩᱞ ᱢᱟᱭᱮ ᱱᱮ ᱡᱤᱝᱜᱟᱨ ᱠᱟ ᱪᱷᱮᱯᱟ ᱡᱮᱯᱛᱟᱱ ᱱᱩ ᱪᱮᱢᱵᱚ ᱛᱮ ᱭᱚᱪᱷᱟᱞ ᱯᱚᱛᱟ ᱪᱟᱨᱛᱟᱱᱟ ᱛᱟ ᱠᱚᱝᱜᱟ ᱪᱩᱛᱟ ᱞᱟᱝᱠᱩᱨ ᱱᱟᱢᱜᱟ ᱞᱚᱭᱮ ᱱᱤ ᱪᱟᱢᱟᱨᱟ ᱞᱟᱝᱠᱩᱨ ᱛᱮ ᱛᱟᱞᱚ ᱥᱩᱢᱟᱱᱤ ᱱᱮ ᱱᱤ ᱪᱟᱢᱟᱨᱟ ᱛᱟ ᱪᱟᱨ ᱛᱟᱱᱟ ᱚ ᱠᱚᱝᱜᱟ ᱡᱤᱜᱞᱟᱢ ᱥᱟᱨᱣᱟ ᱛᱟᱞᱢ ᱜᱮ ᱥᱤᱯᱥᱨᱮ ᱡᱩᱨᱟᱛᱟᱜᱟ ᱛᱤ ᱠᱚᱨᱛᱟ ᱠᱷᱟᱨᱠᱟ ᱨᱟᱜ ᱢᱟᱛᱟᱯᱠᱟᱡ ᱟᱨᱟᱜ ᱢᱟᱛᱟᱯᱠᱟᱡ ᱭᱮᱱ ᱪᱤᱜᱢᱟᱱᱤ ᱜᱟ ᱞᱚᱨᱮ ᱥᱚᱱᱮ ᱥᱤᱯᱥᱨᱟ ᱦᱟᱛᱥᱤ ᱠᱮ ᱥᱤᱯᱥᱨᱮ ᱜᱩᱱᱤ ᱛᱚ ᱢᱚᱨᱱ ᱫᱟᱨᱤᱜ ᱱᱤᱣᱟᱢᱩᱨ ᱨᱤᱠ ᱥᱟᱢᱵᱟ ᱢᱩ ᱠᱟᱱᱨᱟᱡ ᱱᱟᱛᱟ ᱡᱚᱢᱡᱤᱨ ᱫᱚᱱᱪᱤᱱ ᱪᱷᱟᱯᱪᱷᱮ ᱥᱚᱱ ᱛᱟᱭᱱᱮ ᱞᱟᱝᱠᱩᱨ ᱠᱮ ᱥᱤᱱᱟ ᱵᱟᱨᱮ ᱥᱤᱛᱷᱟᱜᱟ ᱛᱟᱱᱡᱟᱨ ᱥᱚᱱ ᱱᱩᱡᱟᱢᱵᱚ ᱚᱭᱟ ᱫᱚᱱᱪᱤᱱ ᱪᱷᱟᱯᱪᱷᱮ ᱥᱚᱱ ᱛᱟᱱ ᱱᱩᱡᱟᱢᱵᱚ ᱠᱚᱨᱛᱟ ᱭᱟᱝ ᱚ ᱪᱷᱟᱡᱤᱜᱨᱟᱡ ᱛᱟᱱᱟ ᱠᱚᱝᱜᱟ ᱡᱟᱞᱢ ᱜᱮ ᱥᱤᱯᱥᱨᱟ ᱭᱟᱝᱱᱟ ᱥᱤᱯᱥᱨ ᱠᱮᱴᱜᱞᱟᱢ ᱥᱟᱨᱣᱟᱱᱫᱟ ᱠᱚᱨᱠᱢᱱᱟᱱ ᱨᱚᱡᱟᱜ ᱢᱟᱛᱟᱯᱠᱟᱱᱫᱟ ᱠᱚᱝᱜᱤᱝ ᱮᱥᱮᱱ ᱫᱚ ᱜᱚᱨᱤᱜ ᱫᱟᱥᱢᱵᱚ ᱱᱟᱝᱢᱟ ᱥᱱᱩ ᱢᱟᱨᱛᱚ ᱠᱚᱭᱟ ᱛᱟᱨ ᱜᱮᱡᱮᱢᱵᱟ ᱭᱩᱪᱷᱞ ᱯᱚᱛᱟ ᱠᱚᱝᱜᱟ ᱟᱪᱩ ᱥᱮᱠᱚ ᱱᱩᱜ ᱪᱩ ᱞᱟᱝ ᱠᱚᱨᱛᱟ ᱠᱚᱝᱜᱟ ᱞᱟᱝ ᱠᱚᱨᱤᱜ ᱫᱟ ᱪᱮᱢᱵᱚ ᱭᱮᱱ ᱛᱟᱱᱟ ᱟᱛᱟ ᱪᱤᱡᱟᱨ ᱛᱟᱱᱟ ᱥᱤᱯᱥᱨ ᱠᱮ ᱠᱚᱨᱱᱤ ᱡᱤᱜᱞᱟᱢ ᱥᱟᱨᱣᱟ ᱠᱚᱱᱤ ᱥᱤᱯᱥᱨ ᱭᱟᱛᱟᱱ ᱛᱟᱢᱚᱡᱤᱜ ᱨᱟ ᱛᱟᱢᱚᱡᱤᱜ ᱨᱟ ᱛᱤᱛᱟᱵ ᱠᱚ ᱛᱟ ᱛᱟᱝᱜᱟ ᱟᱪᱩ ᱥᱤᱯᱥᱨ ᱠᱮ ᱠᱚᱨᱱᱤ ᱫᱟᱢᱚᱡᱤᱜ ᱪᱷᱟᱢᱡᱤᱜ ᱡᱩᱭᱟᱞᱟ ᱪᱷᱟᱢᱟ ᱚᱠᱟᱨᱮᱱ ᱪᱤ
1: Tormuna yangzhuo nian chen keng wo shi ge la nian ju de ni ji ni dong ni de li luo si de gong zuo jie ka he gar chung wa zam chue de wei da ju de luo si de gong zuo jie nang dun de pen sim jie zuo si dong wa deng ka he gar chung de ni me ni men gong de dong chen de ne tormun yangzhuo nian chen keng wo shi ge la nian ju de ni ji zhe cu yong la ka shu ni ni dong ni de li luo si de gong zuo si ka he deng gar chung de zam chue de chi yo la 别人给你家冷下卡黑油吧想不想带来这个这次我产品等别人的错就是总的人来压着等人来曾经的国混国屁你把等给你螺丝家南巴等参生看此个给天气不得同意什么卡黑和插片等该中插顿所所你们担心插片冷不同意而不是 卡克等该冲的差不中等差不多那年是也送这个研究的俺年纪那把MP是应的俺家卡克等该冲的人通干嘛这里没给吧这差不中将把也拿我的那边给的不等咱们去个人了俺你特这是没给了疼俺个个等俺特QQ测抗不给咱们去的人你懂你这里这大别被切是给你
2: 这大这位切这个玩意儿这是个小姨的曾经说那么这是个不是这个叫了这个的那儿经啊等特个特言从我们那杨州年轻坑我是给了年轻的地里你